சோமகிரகம், சந்தன கலர் வஸ்திரம், நெல் தானியம். ஓம் ஆப்யாய ஸ்வசவேது தே விஸ்வத சோம வ்ருஷ்டி.